0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு.